0: பருதுத்தோத்துல் போஷு மலி ஹாகு பலி ஹாவி ரோய் கலாமி ஃபகீர் அஹமத் ரா ஆவாஸ் விஜயகுமார் மல்லாஜி ஹமாரி ஆவாஸ் அப் தக் ஆகாஷவாணி ஸ்ரீநகர் சே பஹஞ்ச் ரஹி ஹே மீடியம் வேவ் 268.8 மீட்டர் யானி 1116 கிலோஹெர்ட்ஸ் ஆர் எஃப்எம் 103.5 மெகாஹெர்ட்ஸ் பர் ப்ரோக்ராம் ஹே பயாமே சுபஹ்.
1: ரஷீத் சாஹப், ஜிம்னன் முஜே எக் பாத் ஜோ ஹே வோ மேரே தியான் மே ஆயி கி ஹம் அபி பாத் கர ரஹே தே.
0: ஆப் முஜே லக்தா ஹே கி ஆப் யே பாத் ஜோ ஹே
1: ஜி ஜி ஜி
0: மேரே சாத் கரே கியோன்கி
1: ஹான் ஜி ஹான் ஜி ஹான் ஜி
0: இஷாரா ஹே கி அபி ரோஜன்
1: கபர் போஸ் கோ வாத் கபர் நம்பர்
0: சோ ஜெட் பஜி பே காத்
1: பில்கல் பில்கல்
0: தோ மகர் ஃபிலால் போஸ் கர்ஷன் கபர் ஹன் போலஜன்.
2: யிச் ஆகாஷ்வனி